0: சகிருதம் சஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சகிருதம் சஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சஸ்திர இக்க தூஜே உத்தே ஝ாடதே நே இக்க தூஜே தே வார் கரதே ஜோதே
1: சகிருதம் சஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சகிருதம் சஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே பகிருதம் தீரம் தாகிருதம் ஜகாரே பகிருதம் தீரம் தாகிருதம் ஜகாரே நாகிருதம் நகாரே பகிருதம் பாக்கே பாக்கே நாகிருதம் நகாரே.

சடை தனிந்த பார்த்த மத பமகன் கமகரிகா சமா சப்பமாக கமத நீரே கர நீரே நீதப்ப.